கை அகனவதற்கு கை போனார் கை கரத்து கூடு மிருத்தி கோ அஹா கை கரத்து சாக பத்திர பாச்சனை ததப தேவோவத் பிரத்தி கை கீத கான் கந்தர் விரித் கை வேத சாத வித்யா பிரதி ஓம் வேத ரிஜக்யாத் கர்ம கௌ அகனவதர் கௌ தீரத்தார் மே கை தேஜ தேவ பாகாரன் கை தேஜ தேவ வித்யா பிரதி கை கரத்து பாந்த பாத்தன் விசார் நை நாயக தா பாயதன பார் கை தீரத தீரத பரமத் சோ பரம் கை அகனவதர் கை தேவ கர்ம கை கரத் வீர வித்யா விசார் நை தா தா பாயதன பார் கௌ ராஜ ரீத கௌ ஜோக தர்ம கை சிம் சிம்ரத சாஸ்திர உச்சரத் சோ கர்ம நிலியாத கர்ம கௌ ஹஸ்தான கௌ ஹஸ்

கேள்பான் கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ கிருகாபின் சிங்கிமா கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ கிருகாபின் சிங்கிமா.